ஐந்து அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத் إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا